0: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம

0: மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ

0: ஹரி மாதவ கிரிதாரி ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர

சரி சரி மபா ரிமா ரிமபனி மபா மபனிதா நித நிதா நித நினைவா மப நினைவா மப மம.

சரி சரி சரி மபா ரிம ரிம ரிமபனி மவ மவ மபனிதா நிதி சரி நிதனி பபபனி நினைப்பா சரி சரி நிதிதா ni ta ta ti ta ta ni ni ta ta ta ti ti ta ta ta ni ta ti ta ta ni ta ti ta sa ta ti ni ma ni ma ma ba ba ba ni ba ba ni da ti da ti ti ta ma ba ni ni ma ti da ti ni ta ti da ti ba ba ni ti da ti ba ba ni ti da ti